சுர சந்தேசம் உணர் நிம்பெத்தலும் பெட்டகனே குதூச்சின மகா நிர்பாக்யுடு